பார்பிரமை பிரவை பைந்தையெல்லாம் சிவகைபான சிறுகட்டியூரகம் கால்ஜாலோ சக்க சத்திக பந்தா தட்டியும் காத்தை கர்ச்சத்தை கேசன குஷ்டத்தனாகி ராம ரத்தன தன கட்டியும் பசம பூத்த ஹுவின் பித்தர அப்பன கீயா பாயா ஆகம நிகம கஜ நானக சப்தி கலோக சபாயா டூடி மஹல பஞ்சவா கிருப்பன தன மன கிழவுக்கு பரி சாத சங்கை பஜன கர சுவாமி டாக்கன் கோய்க ஹரி ரஹாவும் அனிக்கை சிதறை போத்த கே சுட்கத்த தாவன ஜாய் கரே ஜிஸ்கா போத்த திசிய ரதே ஹோட்டி சங்க கரே கலி சைல உட்டாபத் சாஹை ஓய் வாஹி ஹை தரே ஜோர் சக்த நான் கிஷ நாஹி பிரவரக்கு சரண பரே டோடி மஹல்லா பஞ்சபா